நேரம் 5:31:50 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது திருவருட்செல்வர் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலைத்து நேரம் பொழுது 6:10:55. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் சீர்காழி எஸ் ஜி சிவசிதம்பரம் இணைந்து பாடியுள்ள ஞான நிலை தருவான் என தொடங்கும் பாடல்.

நேரம் 6:41:45 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது வருக திருமலை, சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

தேனிசியில் அடுத்து எம் சண்முக சுந்தரம் இயற்றிய பாதம் ஒன்றே வேண்டும் என தொடங்கும் பாடல் டேவிட் பொன்னுசாமி இசையில் பாடலை பாடியிருக்கிறார் வி. நடராஜ முதலியார்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளாா்.

0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால்

0: செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: பேர் வெங்கடேசன், நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 hour 2 hour ஆகும் பயணம் போறது வரதுக்கு, இப்போ 1.5 hour இல்ல 2 hour ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. அத வார்த்தாக. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ததா சைப்ரஸ் தேசிய ராஷ்டிரபதி நிகோஸ் கிறிஸ்டோடோலைட்ஸ் இத்தியேஷச்ச ஆதங்கவாதம் நிவாரணாய பஹுபக்ஷீய பிரயாசானாம் சுத்ரிடீகரணாய ததா சயுக்த ராஷ்டிர சங்கஸ்ய சன்ரச்சனாந்தரகதம் அந்தாராஷ்டிரிய ஆதங்கவாதஸ்ய விஷயே சமக்ர சம்மேலனம் சீக்கிரமேவ அந்தமீகிருத்ய ஸ்வீகர்த்தும் ஆஹூதவந்தௌ.

0: கானம் 12:50 மெல்லிசை, 1:10 ஹரிச்சந்திர உபாக்கியானம். இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ஸ்ரீமதி சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 8:40 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 ஆலமரம் நாடகம். எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் KRS குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 11:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
3: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
4: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும், இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்பு

0: வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேர்களினை கேட்கலாம் திரை இசை. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பேனி தயால் பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரைகாணம் 8:30 ஒலிக்கும்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: நூறுபள்ளி 1 FM கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது ஆச்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
3: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு ஃபில்ம்ஸ். ஃப்ரம் டீன் ஐடல் டு சீசன் ஸ்டார், ரஹ்மான்ஸ் ஜேர்னி த்ரூ இண்டியன் சினிமா இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் ரிமார்க்கபிள். போத் ரஷீம் ரஹ்மான், ஹீ பர்ஸ்ட் இன் டு த சில்வர் ஸ்க்ரீன் வித் கூடுவீடு இன் 1983, அ டெபியூ தட் ஏர்ன்ட் ஹிம் தி கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். என்ஜாய் லிஸ்னிங் டு திஸ் சாங் ஃப்ரம் ஹிஸ் மூவி.

இனி நேர்கள் கேட்கலாம் திரைகானம். ஹரிஷ் ராகவேந்தர் குரல்களில் ஒலிக்கிறது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்பட பாடல்.

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஜெஸி கிஃப்ட் பாடியுள்ள பாடல்.

கனா கண்டின் திரைப்படத்திற்காக ஒலித்தத ஸ்ரீனிவாஸ் கல்யாணி குரலில் அந்த பாடல். வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடியுள்ளது.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மாதவோ மாம்பாகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகமாலிகை ரூபகதாளம்.

நேரம் 9:30:35. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏவி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிருப்பையா பாலய சௌரே, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குமரன் தாழ் பணிந்தேன் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், யதுகுல காம்போதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம்.

0: எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஒலித்த குரலே மீண்டும் ஒலிக்கிறது கோழி கூவுது திரைப்படத்திற்காக.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு

0: உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்டோம். ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்கிறது போக்கிரி ராஜா திரைப்படத்திற்காக.

சுகமான ராகங்கள் கேட்டீர்கள். இன்னும் திரைகாணம் 11:10 க்கு ஒலிக்கும்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: கில்லி திரைப்படத்திற்காக உதித் நாராயண், சுஜாதா பாடியுள்ள பாடல்.
3: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும்.

0: வலிமையான கூகையை கூட பகல் நேரத்தில் வலிமையற்ற காக்கை வென்றுவிடும். மன்னர்களும் காலம் பார்த்து செயல்பட்டால் பகையை வென்றுவிடலாம். குறள் எண் 481, அதிகாரம் காலம் அறிதல்.
1: பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது.
0: வலிமையான கூகையை கூட பகல் நேரத்தில் வலிமையற்ற காக்கை வென்றுவிடும். மன்னர்களும் காலம் பார்த்து செயல்பட்டால் பகையை வென்றுவிடலாம். குறள் எண் 481, அதிகாரம் காலம் அறிதல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்நிகழ்ச்சி அறிவிப்பை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 ஹரிச்சந்திர உபாக்கியானம் இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ஸ்ரீமதி சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிக்குமார் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 8:40 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் KRS குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, கே ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நேர்களே, இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission. Information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.
2: செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் ஜீரோவாச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: திரைகானத்தில் அடுத்ததாக இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: వికెట్ల నష్టానికి 200 పరుగులే చేసింది. ఆకాశవాణి వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరొకసారి. భారతదేశ ప్రగతి ప్రయాణంలో భాగస్వాములు కావడానికి ప్రపంచం ఎంతో ఆసక్తిగా ఎదురుచూస్తోందని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. అమెరికా విదేశాంగ మంత్రి మార్కు రూబియో 4 రోజుల భారత పర్యటన నిమిత్తం ఈ ఉదయం కోల్కతా చేరుకున్నారు. 2025-26 ఆర్థిక సంవత్సరానికి గాను 2,86,000 కోట్ల రూపాయల మిగులు నిధులను కేంద్ర ప్రభుత్వానికి బదిలీ చేయడానికి రిజర్వ్ బ్యాంక్ ఆఫ్ ఇండియా ఆమోదం తెలిపింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తల్లో కలుసుకుందాం.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 200

0: 32 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நிலவளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின்று இன்று லிட்டருக்கு 91 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை

0: மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் டி என் கிருஷ்ணச்சந்தர் சுஜாதா மோகன் பாடியுள்ள பாடல்

அயோத்தியை ஆண்டு கொண்டு வருகின்றான் ஹரிச்சந்திர மன்னன். சூரியகுலம் ராமனுக்கெல்லாம் முன்னோர்களாக விளங்கியவர்கள். அவர் தனக்கு ஒரு கொள்கையை வைத்திருந்தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கணும். தன்னுடைய வாழ்நாளிலே எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சங்கல்பம். புண்ணியம் செய்திருக்கின்றவர்கள் எல்லாரும் கீழே புண்ணிய மத்தியலோகம் சென்று சொர்க்கத்தில் இருப்பாளாம். சொர்க்கத்தில் இருந்து அந்த புண்ணிய பலன்கள் குறைந்த பிறகு மத்தியலோகம் சென்று இந்த மனித உலகத்துக்கு வந்து சேருவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனா புண்ணியமே குறையாமல் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய புகழோட சொர்க்கத்திலே சௌக்கியமாக இருக்கணும்னு சொன்னா பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்றது வேதம்.

இப்படி வேதம் வந்து சத்தியத்தை சொல்லு, சத்தியம் பத தர்மம் சர மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, இப்படி எல்லாம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை நமக்கு வேதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. அப்படி அந்த முறையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான் சத்தியவாதி ஹரிச்சந்திரன். சத்தியத்தை யார் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக சோதனை வரும். அதுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையே சத்திய சோதனைன்னு பேர் வச்சார். அவருடைய மனைவிக்கு சந்திரமதி என்று சொல்லுவார்கள். சந்திரமதி, சந்திரன் சொன்னாலும் மத்தின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஹரிச்சந்திரனுக்கு முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் துந்துமாறன்னு பேர். ஒரு சமயம் சொர்க்கலோகத்திலே சப்தரிஷிகளும் கூடினார்கள். ஜமதக்னி, அகஸ்தியர், கௌதமர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் போன்றவர்கள் எல்லாம் கூடின போது வசிஷ்டர் தன்னுடைய உடம்புல எல்லாம் நல்ல அங்கிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரமாதமா வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர், இந்த சன்மானம் எல்லாம் யாரு உனக்கு கொடுத்ததுன்னு கேட்க,

சேயம் பூஜா துவயா, உங்களை யார் இப்படி சிறப்பாக பூஜை செய்திருக்கின்றார்கள், இந்த சன்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்களே அவர்கள் யார் என்று விஸ்வாமித்திரர் கேட்டாராம். வசிஷ்டர் சொன்னார், முனிவரே, என்னுடைய அத்தியந்த பரமசிஷ்யன் சந்திரன் ஹரிச்சந்திரன்

தர்மசீலஸ்ச பிரஜாரக்ஷண தத்பரக. அவனை போல கொடுக்கின்றவனும் இல்லை, மக்களை காக்கின்றவனும் கிடையாது. நபூதோ நபவிஷ்யதி, சத்தியத்தை

தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக கடைபிடிக்கின்றவன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்றவன், அத்தகைய சிஷ்யனுக்கு நான் குருவாக இருப்பதிலே பெருமை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் விஸ்வாமித்திரர் அபாய ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட வகையில் பகைமை உண்டு. அசத்தியவாதி போய் சொல்றவன், அவனை போய் சத்தியவாதின்னு சொல்ற, வெய்யன் பதகன் பரதார விருப்பன் மித்தாவாதினம் கபட பிரியம் வஞ்சிதோ வருணோ ஏன

வீணன் பொய்யன் நிறையும் குறையும் சிறிதில் புல்லன் கையன் கபடன் கயவன் தன்னை நல்லன் என்று பொய்யன் பரதார விருப்பன் இப்படியெல்லாம் இருக்கின்றவனை போய் நல்லவன் சொல்லுறையா? ஏன், என்ன ஆச்சு உமக்கு? சரி, உமக்கும் எனக்கும் போட்டி. அவனை எக்காரணத்தை கொண்டாவது பொய் சொல்ல வைக்கின்றேன், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது என்று சொல்லும்படியாக செய்கின்றேன். இல்லாவிட்டால் நான் இதுவரை செய்திருக்கக்கூடிய என்னுடைய தபோ பலம் அத்தனையும் போகட்டும். அகஞ்சேதம் ரூபம் சத்யோ நற்கரோமி சம்ஸ்துதம் அசத்தியவாதீனம் காமம் அதாரம் மகாகலம் ஆஜன்ம சஞ்சிதம் சர்வம் புண்ணியம் மம வினஷ்யது. நான் இதுவரை செய்திருக்கக்கூடிய புண்ணியமெல்லாம் போகட்டும். சரி, இருவருக்கும் போட்டி வந்தது. இவா ரெண்டு பேருடைய போட்டியிலையும் பாவம் மாட்டின்னு கஷ்டப்பட்டவன் ஹரிச்சந்திரன். சில பேருடைய பழக்கத்தினால அவளுடைய எண்ணத்தினால மற்றவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அல்லவா, அதுபோல இந்த நிலையில மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே வந்தார்கள். எல்லையிலே இருக்கக்கூடிய காடு பகுதி, காட்டு பகுதியில மிருகங்களினாலே துன்பப்படுகின்றார்கள். இப்பெல்லாம் கூட பேப்பர்கள் எல்லாம் பார்க்கிறோம், அங்கங்க யானை வந்தது, இப்படியெல்லாம் துன்பம் பெறுவார்கள் எல்லையிலே இருக்கக்கூடிய மக்கள். அதுபோல வந்து மன்னனிடத்திலே சொன்னான், எங்களுக்கு ரொம்ப மிருகவாதைகள்னாலே ரொம்ப கஷ்டப்படுறோம் மன்னன்னே. இந்த மலை மிருகவாதையாலே அலைகிறோம் மனுதினமே. சரி, நான் வேட்டையாட வருகிறேன் என்று சொல்லி வேட்டையாட வருகிறான். அப்ப விஸ்வாமித்திரனுடைய ஏவுதலினாலே ஒரு காட்டுப்பன்றி வேகமாக வந்தது.

0: சுண்டாகினக்கரி. மன்னன் சரபோஜி ராஜா எழுதுகின்றான் இந்த நிரூபணத்தை. காட்டுப்பன்றி வேகமாக வந்தது, அதை துரத்தி கொண்டே போகின்றான். தன்னுடன் வந்திருக்கக்கூடிய படைகளை எல்லாம் விட்டு விட்டான். நடுப்பகல், தண்ணீர் இல்லை, பசி. விஸ்வாமித்திரனுடைய சிருஷ்டியிலே வந்திருக்கக்கூடிய அந்த பன்றியும் மறைந்தது. ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கான் காட்டுல தனியா. அந்த சமயத்துல கொஞ்சம் எட்டி பார்க்கிற ஒரு நதி ஒண்ணு வருது. சரி, போய் இந்த நதியில தீர்த்தத்தை சாப்பிட்டு இந்த குதிரைக்கும் தண்ணியை காமிச்சு விட்டு சித்த நாய் உட்காரலாம் என்று நினைச்சுக்கிட்டு அந்த நதிக்கரைக்கு போறான். அப்போ எதிர்த்தார் போல விஸ்வாமித்திரர் வேற ஒரு அந்தனனுடைய வேஷத்துல வருகிறார். அப்பா, ஆளே இல்லாத இந்த ஜலசஞ்சாரம் இல்லாத இந்த காட்டில நீ உண்டி இருக்கின்றே, நீ யாருப்பா?
1: அயோத்யாதிபதிஷ்டாகம்

நான் அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரன் பேரு. பல்வேறு விதமாக நீங்கள் எதை எதையெல்லாம் விரும்புகின்றோர்களோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். ஆனா இப்ப எங்க ஒன்னும் இல்லை, நாட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன். அப்படியாப்பா, சரி. இது புண்ணியமான நதி, இந்த நதியில ஸ்நானம் பண்ணு, பித்திருத்தர்ப்பணாதிகள் பண்ணு, திட்ட சாத்தங்கள் பண்ணுவதற்காக உரிய பகுதியான இடம் இது. ராஜம் திட்டமிதம் புண்ணியம் பாவனும் பாபநாசனும்

நல்ல புண்ணியஸ்தலத்தில எல்லாம் ஒன்று ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா 1000 ரூபாய் ஒன்றுக்கு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு அப்படின்னு புண்ணியங்கள் ஜாஸ்தி உண்டு. அதுபோல நீங்கள் கொடுங்கன்னு சொன்னான். ஆஹா, நிச்சயமாக நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அப்போ சரி, நான் எப்போ வேணுமோ வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு நாட்டுக்கு செல்வதற்குரிய மார்க்கத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவர் வழியை காட்டினார். அயோத்தியக்கு வந்தான். நாட்கள் சென்றன, பல மாதங்கள் ஆயிற்று. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் ஒரு சிஷ்யனோடு வந்து சேர்ந்தார்.

நான் முன்னாடி உங்களிடத்துல நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கீர்கள் தீர்த்தத்தினால தானம் கொடுக்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்காக விவாகத்திற்காக பணம் தேவைப்படுகிறது, அந்த பணத்தை இப்பொழுது எனக்கு தாருங்கள். அப்படியா? தாராளமாக என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், கொடுக்கிறேன். மன்னா, கொடுக்கிறேன்ட்டு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சத்தியாய மிதபாஷினாம் யசசே விஜிகீஷூனாம் பிரஜாயை கிரகமேதினாம் என்று சொல்லுவான் காளிதாசன். சத்தியத்துக்காக அளவோடு பேசுவாளாம். அளவு கடந்து பேசுகின்றவன் பேச்சோடு இருப்பான, தவிர காரியத்தை நடக்காது. சத்தியாய மிதபாஷினாம், அதனால நான் கொடுக்கிறேன் சொன்னால் நிச்சயமாக நான் கொடுப்பேன், கவலைப்பட வேண்டாம், எது வேண்டுமானாலும் கேளுங்கள். அப்படியா? தருவா எனக்கு

பகுநாத் வாக்கி முக்தேன சர்வமேவ ப்ரதியதா. சசாகராம், கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாடு முழுவதையும் எனக்கு நீ கொடுத்துவிடு. ராஜ்யம், ராஜ்யத்தை காக்கின்ற மக்கள், மக்களை காக்கின்ற படைகள், ரத அஸ்வ கஜ சதுரங்க படைகள், கருவூலம் இத்தியாதிகள் எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட வேண்டும். என்ன மொத்தத்தில் என்ன சொன்ன, உனக்கு ஒரு புள்ள ஒருத்தருக்கான் லோகிதாசன், அவனையும் உன் மனைவி நீ உங்க மூணு பேரை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரையும் எனக்கு நீ கொடுத்து விடுன்னு கேட்ட. கொடுத்தேன்னா அந்த ஒரு வேகத்தில் கொடுத்துட்டான். சரி, இந்த ராஜ்யத்தை, ஏதாவது ஒரு பொருளை நாம கொடுக்கிறோம்னா தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு வீடை கொடுக்குறோம் அல்லது நிலத்தை கொடுக்குறோம், இது மாதிரி எத்தனையோ பொருள்களை வந்து தானம் பண்ணுவார், பூதானம் சொர்ணதானம் இப்படி இப்படின்னு. அப்படி அந்த தானம் கொடுக்கும்போது அந்த தானத்துக்குரிய தட்சிணையும் சேர்த்து வைத்து கொடுக்கும், ரெண்டு வெத்தலை வச்சு. அல்ல, அந்த ரூபாய்க்கு உள்ள மதிப்புக்கு தகுந்தது போல இந்த ரூபாயும் வச்சு தானம் பண்ணினாதான் அந்த தானத்துக்கு சிறப்பு என்று சொல்லுகின்றது தர்மசாஸ்திரங்கள். 100,000 நிஷ்கன் இவருக்கு கொடுக்கணும், ஏன்னா அந்த நாட்டினுடைய இதுக்கு 1/10. நீ கொடு அப்படின்னா, சுவாமியே நான் கொடுத்துருவேன். பகவனே ராஜ்யமேதத்தே கொடுத்துட்டான். கொடுத்தவன் வந்து தானம் வச்சு கொடுக்கணுமானோ அப்பதான் பூர்ண பலன் கிடைக்கும். சொல்லியாச்சு, திட்டம் விட்டாச்சு, கொடுத்தாச்சு. பணத்தை கொடுன்னா பணத்துக்கு எங்க போவான்?

அவசிட்டும் எல்லா ராஜ்யம் கோஷம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். என்னிடத்திலேன்னு இருக்கக்கூடியது என் சரீரமும் என்னுடைய மனைவி குழந்தைகள் மூணு பேரை தவிர அத்த தேகத்திரயம் அவன். ஒரு லட்சம் நுஷ்கர் கொடுக்கணுமே, நீ எப்ப கொடுப்பேன்னு கேட்டான். ஒரு மாத காலம், ஒரு மாச காலத்திலே கொடுத்துடுறேன். ஏ ஹரிச்சந்திரா, உன்னால எப்படிடா கொடுக்க முடியும்? உன்னால நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதோட மாத்திரமில்லை, ஒரு மாசத்துல நீ கொடுக்கிறேன்னு சொன்னே, எப்படி நீ உன்னால கொடுக்க முடியுங்கிறது தான் எனக்கு யோசனை. குதஸ்தே பவிதா ராஜன் தனப்பிராப்தி அதப்பரம் கதம் ராஜ்யம் ததா கோஷோ பலம் செய்வா சார்த்ததம் தஸ்மாது கதைய பூபால தாசியாமி. நாடு போச்சு, படைகள் போச்சு, எல்லாமே போச்சு, நான் கொடுக்கிறேன்னு சொன்னா எப்படி உன்னால கொடுக்க முடியும்? எந்த வகையிலையும் உன்னால கொடுக்க முடியாது. ஏன் என்னால கொடுக்க முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயேன், நானும் போயிடுறேன். நான் என்னுடைய உயிரை துறந்தாலும் துறப்பேன், கொடுத்த பொருளை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கை நான் துறக்க மாட்டேன். யாரிடத்துல கொடுக்கணும் தெரியுமா? இவன் தான் என்னுடைய சிஷ்யன், காலகேதுன்னு பேரு. அவனுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு 30 நிஷ்கம் சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், அவனுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், இத்தியாதிகள் எல்லாம் சிஷ்யனுக்கும் செஞ்சு கொடுக்கணும். அவன்கிட்ட சாதாரணவே துர்புத்தி, நல்லவன் இல்லை. உன்னத்தனுக்கு துன்பம் கொடுத்து அதனால் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஆத்மா அந்த வகையை சார்ந்தவன். மர்க்கடஸ்ய சுராபானம் தஸ்ய விருச்சிக தம்சனம்

சாதாரம் எத்வா தத்வா பவிஷ்யத்தின்னா சம்ஸ்கிருதத்தில். குரங்கு சாதாரணமாக மரத்தில் ஏறித்து கல் நின்னா இருந்தது ஜம்முன்னு கல்லை கொடுத்துட்டோம் போதை ஏறிப்போ. அந்த சமயத்தில் ஏதோ போச்சு எதுன்னு தெரியாமல் ஒரு கருந்தேள் கொட்டிடுத்தோம். சாதாரணமாகவே குரங்கு குடித்து கொடுத்தேன், தேளும் கொட்டிடுத்தோம், பிசாசும் பிடிச்சுடுத்துன்னா அந்த குரங்கு என்ன மாதிரி இருக்கும். அதே போல் இவன் பாடாப்படுத்துகிறான் ஹரிச்சந்திரனையும் மனைவியையும். நேரம் வந்தா காசிக்கு வந்தா அவனுடைய நாட்டிலே அவனே இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருள் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் அனுபவிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டேன்னு சொன்னால், ஒரு வேஷ்டியை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த வேஷ்டியை நான் திருப்பி கட்டிக்கலாமோ? ஒரு பொருளை கொடுத்தாச்சுன்னா அது அதோட சரி. இவன் நாட்டை கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த நாட்டில் இவர் இருக்க முடியாது. இப்போ இருக்க முடியாதுங்கிறதுனால எங்கே போகிறது? பொலவு அகண்டா இருக்கக்கூடிய அந்த பாரத

உனக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டேன்னு சொன்னா, ஒரு வேஷ்டியை கொடுத்துட்டேன் சொன்னா, அந்த வேஷ்டியை நான் திருப்பி கட்டிக்கலாமோ? ஒரு பொருளை கொடுத்தாச்சுன்னா அது அதோட சரி. இவன் நாட்டை கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த நாட்டில் இவர் இருக்க முடியாது. இப்ப இருக்க முடியாதுங்கிறதுனால எங்க போறது? புலவு அகண்டா இருக்கக்கூடிய அந்த பாரதத்துல அவனால் இருப்பதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது. ஒரே ஒரு இடம் தான் எதிரான மகாஸ்மசானம், காசி ஒண்ணுதான். காசிங்கிறது மகாஸ்மசானம்னு பேர். ஸ்மசானம் என்பது பொது, எல்லாருக்கும் பொது. இப்போ ஒரு பெரிய பண்ணையார் இருக்கார், ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு நகரத்திலேயோ, இந்த இடத்துல மக்களுக்கெல்லாம் வசதி பண்ணணும், அதுக்காக உங்கள் இடத்த கொடுங்கோ, இதை ஸ்மசானம் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓ எடுத்துக்கோம்பா. ஆனால் அங்கே ஒரு புனை எரிஞ்சு கொடுத்தோன்னா அந்த இதில் அவளுக்கு உரிமை கிடையாது, பொது இடமா. இதுபோல இந்த காசி என்பது நம்முடைய பாரத நாட்டுக்கு ஸ்மசானமாக, மகாஸ்மசானமாக இருப்பது காசி. இந்த காசி என்பது யாருக்கும் உரிமையானது அல்ல, ஆகவே அங்கு வந்து சேர்ந்தார். இவனுடைய நிலை என்ன?

வெற்றி அடைந்து வரலாம் என்று நினைச்சா வெற்றி அடைவதற்குரிய படைகள் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும்னா ஏதாவது ஒரு மூணு காரணத்தினால சம்பாதிக்கலாம். இவனோ சத்திரியன் போர் செய்து சம்பாதிக்கலாம்னா அதுக்குரிய படைகள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு கொடுங்கயா, எனக்கு பணம் கொஞ்சம் கொடுங்கயான்னு யாச்சகம் பண்ணலாம்னு சொன்னா இவனோ சத்திரியன் கேட்கக்கூடாது. அது பிராமணனுக்கு உரியது, அவனுக்கு யாச்சகம் பண்ணலாம், இவனுக்கு அந்த உரிமை கிடையாது. யாஞ்சாதைன்யம் அபிஜுதாதி சுலபம் நட்சத்திரியாக குருவத்தேயே. சரி, வியாபாரம் செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிக்கலாம்னா அதுக்கு மூலதனம் வேணும். மூலதனத்துக்கு எங்க போவான்? வாணிஜ்யம் தன மூலமஸ்தின தனதம் நிஷ்காஞ்சனசாத்தியமே சர்வம் காலம் அபேட்சதே விதிவசாது நைவாஸ்மி காலக்ஷயா. வேற வழி இல்லை, ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா ஒரு மாசமும் இன்னைக்கு கடைசி நான் அங்க திண்டாடுறான், இப்படி திண்டாடுறான், ஒன்னும் வழியே இல்லை. பூர்ணசமாசா ராஜரிஷி தியதாம் மம தட்சிணா அசக்தௌ நெடதாமீதி. உனால முடியலன்னா இல்ல, என்னால கொடுக்க முடியலன்னு சொல்லு. அவ பார்த்தா, சந்திரவதி பார்த்தா சத்தியவதி, ஐயா இவனுக்கு கொடுத்து இந்த கடன் இருக்கு பாருங்கோ, இந்த கடனை குடிச்சிருங்கோ, என்னை விலைக்கு விட்டு விடுங்க, என்னை விலைக்கு விட்டு விடுங்கள், அதனால் வருகின்ற பணத்தை கொண்டு இந்த கடனை அடைத்து விடுங்கள். ராஜ

என்று சொன்ன உடனே, ஆஹா சந்திரவதி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்ததா, என்னை காப்பாற்றுவான், என்னுடைய மகளை காப்பாற்றுவான் என்று உன்னுடைய தந்தை என்னிடத்திலே கொடுத்தானே, எப்படிமா உன்னாலே இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு முடிந்தது? ஏ சுஜிஸ்மிதே, எப்பொழுதும் இனிமையாக பேசுகின்றவளே, உன்னால இந்த கடுமையான வார்த்தை எப்படி அம்மா சொல்ல முடிஞ்சது? இந்த நிலையில லோகிதாசனுக்கு பசி வேறையா? அம்மா எனக்கு பசிக்கிறதுமா, தாத்த தாத்த ததா அன்னம் புபுக்ஷா பர்தே எம்பத்தே, எனக்கு பசிக்கிறதுமா, தாங்க முடியலம்மா. அந்த குழந்தை கத்துறானா, அப்ப சொன்னா, ரிணம் தாரயதே துக்கம் மகன்யகனி வர்த்ததே, கடன் இருக்க துக்கம்ங்கிறது வந்து ரிணம், அந்த கடன், அதாவது துக்கமாவது காலாகாலத்தில் கொஞ்ச நாள் போச்சுன்னா மறைஞ்சு போடும், மறந்துடும். ஆனா கடன் இருக்கு பாருங்க, இது இருக்க இருக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா வட்டி வட்டி வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி. ரிணம் தாரயத்தே துக்கம் மகன்யகனி வர்த்த, மாலை நேரம் வந்தாச்சு, இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இவன் கடனை கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. ஒன்று சத்தியத்தை விடணும், இல்லை கொடுக்காம போகணும். இந்த தர்ம சங்கடம் இதான் சத்திய சோதனை. மகாத்மா தன்னுடைய வரலாறுக்கு சொன்னால சத்திய சோதனை, சத்தியத்துக்கு தான் என் சோதனை வரும், மற்றதுக்கெல்லாம் சோதனை வராது.

ஐயா, என்னுடைய மனைவியை நான் விலை கூவுகின்றேன், யாராவது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. இப்பொழுது இந்த சூரியனானவன் அஸ்தமனம் ஆவதற்குள்ளாக இந்த எனக்கு உரிய பணத்தை கொடுத்து விடுங்கள் ஐயா, ஐயா என்று கூப்பிடுகிறான். ஒத்துரிமே வரல. ஹே விஸ்வநாதா, இந்த சூழ்நிலையில உன்னை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுரா விஸ்வநாதா. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையிலே வந்து விட்டேன் ஐயா. ஆலி நீ வெள்ளகிச்சி அப்பு செய்யுனு, என்னுடைய மனைவியை நான் விற்று அதனால் வருகின்றதை இந்த ரிணத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் கூட வரவே இல்லையே. அந்த சமயத்தில் காலகண்டன் என்கின்ற ஒரு அந்தணன் வருகின்றான். எவ்வளவு வேணும்? உரிய பணத்தை கொடுத்தான். சந்திரமதி தன்னுடைய கணவனை சுற்றி வந்து நிஷ்கரித்து அந்த காலகண்டனுக்கு அருகிலே போய் நிற்கிறான். அழறா, அம்மா அம்மா, அந்த குழந்தை பார்க்கறான். என்னடா தான் அம்மா இங்கே இருந்தா அங்கே போகிறாள். அம்மாவை பார்க்குறான், அப்பாவை பார்க்குறான், அம்மா அம்மானு கத்தினானா.

அப்போ உடனே அரிச்சந்திரன் சொன்னான், ஐயா இந்த தாயையும் இந்த குழந்தையும் சேயையும் பிரிக்க வேண்டாம் ஐயா, இந்த குழந்தைக்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏதானும் கொடுத்து விட்டு இந்த குழந்தையையும் சேர்த்து அழிச்சின்னு போங்க. குழந்தைய அழிச்சின்னு போன அவனை ஏதோ பணம் கொடுத்தான். கிருஷ்யதாம் வித்தம் மே தத்தே தீயதாம் பாலகோமமா, என்னுடைய இந்த பணத்தை எடுத்துக்கோ புள்ளைய கொடு என்று சொன்னானா, ரெண்டு வாரம் தங்கம் கொடுத்தானா நினைக்கிறான் அரிச்சந்திரன். யா

பார்க்காத நிலையிலே சந்திரனோ சூரியனோ பார்க்காத இந்த உத்தமி இன்று மாற்றானுடைய வீட்டிலே அடிமையாக விற்கப்பட்டான். வாழ்க்கையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். நோ பேர் சொல்லுவா, நான் என்னைக்கு எங்களுக்கு கஷ்டமே தீராதா, எப்போ பார்த்தாலும் கஷ்டந்தானான்னு சொல்லுவா. அதெல்லாம் இல்லை, நம்ம விட கஷ்டப்பட்ட பெரியவர்களெல்லாம் இருந்திருக்க. சக்கரவர்த்தினியாக இருந்தவள் இந்த சந்திரமதி. திரௌபதி இல்லையா, சீதா புராட்டி இல்லையா, இதெல்லாம் சரித்திர நாயகிகள். இதெல்லாம் எதுக்காக நமக்கு இந்த புராணங்கள்லாம் சொல்றதுன்னா, நாம் நம்மை தெரிந்து கொள்ளவும் தேறிக்கொள்ளவும் தேற்றிக்கொள்ளவும் தான் இந்த மாதிரியான சரித்திரம் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறா பெரியவர். அப்போ அவன் சொன்னா, யாப்பா நட்சத்திரியம் பார்த்தான், ஹரிச்சந்திரா நீ செய்யறது நியாயமாப்பா, முனிவருடைய பணத்தை கொடுத்துட்டே நானும் ஒன்றுட்டு தானே இருக்கேயா, எனக்கு 30 நிமிஷம் போகணும் கொடு, எங்க போவான். உடனே தன்னையே விலை பேசுகின்றான்.

யாராக இருந்தாலும் சரி என்னை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப வீரபாகு என்கின்றவன் சுடுகாடுக்கு எஜமானன். அவன் வந்தான். சரி, இவனே இந்த வேலைக்கு சரியானவன் என்பதாக பணத்தை கொடுத்தான். ஆனால் இவனுக்கு அவனிடத்திலே அடிமையாக போக பிடிக்கவில்லை. முனிவர்த்தத்தில் சொன்னானா, ஐயா விஸ்வாமித்ர முனிவரே, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், நீ அடிமைதானடா போ என்று சொல்லி சொன்னானா. வேற வழி இல்லை, காட்டுக்கு போனா. இன்னைக்கு ஹரிச்சந்திரா காட்டுன்னு காசியில் இருக்கு பாருங்க. அந்த ஹரிச்சந்திரா காட்டில் ஹரிச்சந்திரன் சுடுகாட்டில் இருந்தது தான் இன்னைக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்குது. இன்றைக்கே எப்படியோ வந்துக்கிட்டே இருக்குது, பிரேதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்மசானங்கள் எரிந்து கொண்டே இருக்குமா? எப்படி இருக்கான்? ஸ்மசானம் கோர சன்னாதம் சிவா சத சமாகுலம் சபமூலி சபாக என்னும் துர்க்கந்தம் பகுதூமக்கம். ஸ்மசானம் கோர சன்னாதம், அதாவது இந்த நரிகள் எல்லாம் மூளையிட்டு கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் எலும்புகள் கால்களை குத்துகின்றன, நாற்றம் வீசுகின்றது. இந்த நிலையிலே இவன் சுடுகாட்டை காத்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கு என்னடா பணம்னா, கையில் ஒரு தடி ஒன்று கொடுத்துருவா, அதுதான் அவளுக்கு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டது போலயாம். அதனால் ஒரு கையில் ஒரு குச்சி, மேலே ஒரு

துணியை ஒன்று போத்து போத்துன்றப்பா, இதையோடு இருக்குன்றான் ஹரிச்சந்திர மன்னன். அப்போ அந்த வீரபாகு சொன்னான், ஹரிச்சந்திரா நீ இன்று தொடங்கி இந்த சபத்தை காக்க வேண்டும், ஒரு பிணம் சுட்டால் அரை பணம் வாங்கிக்கணும், வாக்கரிசி அது உனக்கு, மேலே போடுகின்ற துணி உனக்கு, ஆக இந்த அரை பணத்தை உண்டு அரை எனக்கு கொடுத்துடணும். சரி, இரவு நேரத்தில் உட்கார்ந்துருப்பான், தனியாக உட்கார்ந்துருப்பான், நினைக்கிறான், அம்மா சந்திரவதி நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல, உன்னை அடிமையாக நான் விற்றுவிட்டேன், ஸ்மரந்த சுகா விட்டா முங்கச்சயிஷ்யதே நௌ நிருபஹ ராஜ்யநாசஹ.

நல்லவர்களையெல்லாம் நண்பர்களையெல்லாம் இழந்தேன், மனைவியை இழந்தேன், பிள்ளையை இழந்தேன், ஒரு சுடுகாட்டு காக்கின்றவனாக ஆகிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருந்து மிக தாழ்ந்த நிலைக்கு நான் வந்துவிட்டேனே என்று நினைக்கிறான் சந்திரவதி. என்னுடைய கணவன் நிச்சயமாக என்னை பணத்தை கொடுத்து மீட்டுக் கொள்ளுவான் என்று நீ நினைச்சிருப்ப. இந்த சூழ்நிலையிலே நான் எப்படிமா உன்னை நான் வந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லி வேதனைப்பட்டிருந்தானா? இப்படியே 12 மாதம், அதாவது 1 வருஷம் போயிட்டு 1 வருஷம் வந்து 100 வருஷத்தை போல கழிச்சானா இவன். இங்கே அங்கே சந்திரவதி என்ன ஆறானா, ஒரு அந்தணனுடைய வீட்டிலே இருக்கிற வேலை, காற்றால 5 மணிக்கு எழுந்திருந்தான்னா ராத்திரி 10 மணி வரலையும் வேலை வாங்குவாள். அவன் நினைக்கிறா எப்படி இருந்தேன், இன்னைக்கு அடிமையாகி நான் இருக்கேன்.

எல்லாரும் அரண்மனை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன். ஆனா என்னுடைய நிலை இன்னைக்கு ஒருவளாக ஆகடா நேனு ஒண்டிகானே நிலுவல்ல சொம்முலை நகடித்து அலநாடு மொல நக

சப்ரமஞ்சத்திலே நான் நிம்மதியாக படுத்துருப்பேன். அன்னைக்கு இன்னைக்கு விப்ரனுடைய திண்ணையிலே படுத்துருக்கேன். ஆஹா, விதி இப்படிப்பட்ட ஒரு துன்ப

என்ன செய்வேம்மா? இவளுக்கு வேலை, அந்த குழந்தை என்ன செய்வான்னா அவருக்கு தர்ப்பம் எடுத்துன்னு வருது, சமைத்து எடுத்துன்னு வருது, விறகு எடுத்துன்னு வருது, பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகணும், பசங்களோட போய் அங்கே அப்போல்லாம் சேகரிச்சுன்னு தான் வரணும். அந்த மாதிரி பையன் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு நாளைக்கு என்னமோ இவன் மனசுக்குள்ளே இந்த குழந்தை மேலே, அம்மா காட்டுக்கு போகிறான் குழந்தை, இந்த காட்டுக்கு போகிற இந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டும். பூதேவி நாபித்த பாதலிடின சோன சீமநொக்ககனே ரக்ஷிம்பவலையோ துர்தேவதா துஷ்டக்கரகாதுலு

அடவி கேடு நா சின்னித்தலையு அட்சயமுக பூர்ண கடாட்சமு ஆத்மரஞ்சிஞ்சு துர்தேவதைகளோ துட்ட கிரகங்களோ என்னுடைய குழந்தைய இது பண்ணக்கூடாது. அப்பா குழந்தை நேர போடா,

போயிட்டு வாடான்னு குழந்தைய அனுப்பிச்சா. அந்த குழந்தை போனா பசங்களோட போனா அங்க தர்ப பசுமையாக இருக்கேன்னு சொல்லி தர்ப்பக்காட்டில் போய் தர்ப்பைய அறுத்தானா, அங்கு விஸ்வாமித்திரர் ஏவுதலினாலே அந்த கருணாக பாம்பு அந்த குழந்தையை கடித்து அங்கே காலமாகி விடுகிறான். இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்றான் காலகண்டன்ட்ட, கேட்கிறான், ஐயா என்னுடைய குழந்தை இறந்து விட்டான்னு சொல்றான், நான் போயிட்டு வரதுக்கு. போயிட்டு வந்தா யார் வேலையை பார்க்கறத? நீ வேலையை பாட்டு, மாட்டு துருவத்தை போய் பாரு, போ வேலையை பாரு. ராத்திரி போனா தீவட்டியை கையில வச்சுக்கிட்டு இடத்துல போய் தேடி குழந்தைய எடுத்துன்னு வந்து, குழந்தைக்கு ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லை, சூரிய உதயத்துக்குள்ள வந்தாகணுமே, அடிமையாயிடுச்சே, வேற வழி. குழந்தைய தூக்க முடியாம தூக்கின்னு போறாளாம். அந்த சமயத்துல காட்டுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய சுள்ளி கிள்ளி எல்லாம் எடுத்து, இருக்கிற வரகெல்லாம் எடுத்து வச்சு சிதையை தயார் பண்றா. அந்த சமயத்துல வந்து நின்றான் ஹரிச்சந்திரன். யார் அது அங்கே? ஐயா என்னுடைய ஒரே குழந்தையா, நான் ஒரு அடிமை, என்னுடைய குழந்தை காலமாகி விட்டான் ஐயா, அவனை சம்ஸ்காரம் செய்வதற்காக. சம்ஸ்காரம் செய்யணும்னா அரை பணம் வேணும், வாக்கரிசி வேணும், மிருதகம்பளம் வேணும். நான் பணத்துக்கு எங்கேயா போவேன், என்னிடத்துல எதுவுமே கிடையாதுன்னா. இந்த இடத்துல தமிழ் இருக்கக்கூடியவர் சொல்ற, கழுத்துல தாலி போட்டுருக்கே அது தெரியறதுங்கிற அந்த சமயத்தில் இவளுக்கு, ஆஹா என்னுடைய கணவனை தவிர தாலி வேற யாருக்குமே தெரியாது, இப்போ இவ எப்படி இருக்கா, இவர் தான் என்னுடைய கணவனா, அல்லது மற்றவனுக்கு என்னுடைய தாலி தெரியுதுன்னா என்னுடைய கற்பிலே பங்கம் வந்து விட்டதா என்று கதறுகின்றாளாம். தன்னுடைய மனைவி எப்படி இருக்கான்னு அவனுக்கும் தெரியல, சந்திரபதி எப்படி இருக்கான்னு ஹரிச்சந்திரனுக்கும் தெரியலையா, ஹரிச்சந்திரன் எப்படி இருக்கான்னு சந்திரமதிக்கும் தெரியலையா. வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம், அதனால உருவமே மாறிவிட்டது, தாரித்திரியமான ஒரு நிலைமை கிடையாது. பார்த்தான் வேற வழி இல்லை, எப்படியோ உன்னுடைய முதலாளிட்ட போ, பணத்தை வாங்கி கொண்டு சீக்கிரமாக வா என்று சொன்னான். தேடினா ஓடினா, கொடுத்தா கொடுக்க மாட்டேங்க. அதனால தான் நம்ம பெரியவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு அநாத சம்ஸ்காரங்கள் பண்ணுவது மகா புண்ணியமான காரியம்.

0: அதனால அவளுக்கு தேவையான பணங்களை ஏதாவது கிஞ்சித் உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்குன்னு தர்மத்தை தர்மசாஸ்திரத்திலேயே எழுதி வச்சிருக்கா. அநாத பிரேத சம்ஸ்காரங்கள் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான புண்ணியமான காரியம். அந்த சமயத்தில் அப்படி நேரம் போகிறார். வந்த உடனே, ஐயா எனக்கு வேறு வழியே இல்லை ஐயா, என்னால் கொடுக்க முடியல. அங்கேருந்து திரும்பி ஓடி வரா. ஓடி வந்து ஒரு குழந்தை கிடக்கு, அந்த குழந்தை தானோ என்று நினச்சிக்கிட்டு தங்குழந்தைன்னு நினச்சின்னு கத்துறா. அது காசி மகாராஜாவினுடைய எதிரிகள் அவனுடைய குழந்தையை கொண்டு விடுகிறான். அதனால் இவள் மேலே நிரபராதியாக இருக்கக்கூடிய சத்தியவதி மேலே விசாரிக்காமலேயே கொலை குற்றம் செய்ய வைக்கின்றான். கொலை குற்றம் நிறைவேற போக வேண்டும். கொலை குற்றத்தை நிறைவேற்றுகின்றவனும் ஹரிச்சந்திரன் தான். அந்த சமயத்தில் இவள் குற்றவாளி அல்ல. ஆனால் அதே சமயத்தில் இவனோ சத்திரியன், ஒரு பெண்ணை போய் கொல்லலாமா? அது அந்நியாயமாக கொள்ளலாமா? இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏ இருவா ஈஸ்வரா இதாண்டாப்பா என்ன செய்யறது என்ன செய்யறது. இந்த சமயத்தில் சொல்றா, சத்தியம் சத்தியம்னு சொன்னேளே, என்னுடைய நிலையை பார்த்தேளா? நாஸ்தி சத்தியம் குத சத்தியம் நார்ஜவம் நான் அனுசாத்மதம் எத்தத்தும் தர்மபரமஹா ராஜ்யாது அவரோகிதா. என்னைக்கு ராஜ்யத்தை விட்டு நாம் இறங்கினோமோ அன்றே சத்தியமில்லை தர்மமில்லை என்றெல்லாம் கத்தினாளாம். கத்தாதே, அப்படியெல்லாம் சொல்லாதே, அந்த தர்மம் காப்பாற்றும், அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். அந்த சமயத்திலே வாளை தூக்கினானாம். அப்ப காசி விஸ்வநாத பெருமானே, உன்னுடைய சத்தியத்துக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ண, அங்கே இந்த விஸ்வாமித்திரன் வந்தான். அப்பா நீ உண்மையாகவே சத்தியவாதி தான்டா, சத்தியத்தை சொல்லுகின்றவன் தான்ப்பா, என்னை நீ மன்னித்து விடு, நான் எவ்வளோக்கோ கஷ்டப்படுத்தேன். சத்ய சந்த ஹரிச்சந்திர மங்காம் சமஸ்வய பராதினும் ஏனதே பகுதா யத்னாது துக்ககாம் உத்பாதிதமுமையார். சத்தியசந்தா, சத்தியசந்தனாய் இருக்கின்ற ஹரிச்சந்திரனே, நான் உனக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்து விட்டேன், என்னை நீ மன்னித்துக்கொள் என்று விழுந்தாராம். அப்படியெல்லாம் நீங்கள் பெரியவா சொல்லக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்ல இந்திரனே வந்த அனுகிரகம் பண்ணி இறந்த குழந்தையும் மீண்டும் வந்தான். அவன் மீண்டும் ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கின்றான். அத்தகைய ஹரிச்சந்திரன், இந்த ஹரிச்சந்திரனுடைய வரலாற்றிலே பின்னாடி தசரத சக்கரவர்த்தி ராமனை கொடு என்று கேட்கும்போது, தசரத சக்கர விஸ்வாமித்திரர் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த சத்தியசந்தனுடைய பரம்பரையில் வந்தவன் நீ சொல்லக்கூடாது என்று வசிஷ்டர் சொல்ல, அந்த பிரிந்த இந்த தம்பதிகளை பிரித்த பாவம் நீங்குவனும் என்பதற்காக சீதையும் ராமனையும் ஒன்றாக கல்யாணம் பண்ணி வச்சார் என்ற அளவிலே இந்த சரித்திரமானது நிறைவு பெறுகிறது. ஹரிச்சந்திர சமோ ராஜா ந பூதோ ந பவிஷ்யதி தச்ச பாபானி நஷ்யந்தி சுகாது அச்சித்ரமஸ்து தே.
1: ஹரிச்சந்திர உபாக்கியானம் கேட்டீர்கள். இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

0: நூறுபள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் தி மிட் டே நியூஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 12B படத்திற்காக வைரமுத்து பாடலை எழுத ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார். மகாலட்சுமி ஐயர், ஹாரிஸ் ராகவேந்திரா பாடியிருக்கிறார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 12B படத்திற்காக வைரமுத்து பாடலை எழுத ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார். மகாலட்சுமி ஐயர், ஹாரிஸ் ராகவேந்திரா பாடியிருக்கிறார்கள்.

அடுத்த கார்த்திக் ராஜா இசையில் ப விஜய் எழுதிய வரிகளை பாடுகிறார் ஹரிஹரன் படம் உள்ளம் கொள்ளை போகுதே.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் புன்னகை தேசம் படத்திற்காக. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார். பாடலை பாடியிருக்கிறார் சுஜாதா.

அளிக்கும் அடுத்த பாடல் ஷாஜகான் படத்திற்காக. வைரமுத்து பாடலை எழுதியிருக்கிறார், இசையமைத்திருக்கிறார் மணி சர்மா. பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஷ் ராகவேந்திரா.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://aw

0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31st.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக பாண்டவர் பூமி படத்திலிருந்து பாடல். பாடலை எழுதியவர் சினேகன், இசையமைத்தவர் பரத்வாஜ். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எல் மகராஜன், சுபா, யோகேந்திரன்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஊழியர் கோன் விருத்தம், தொடர்ந்து உண்ணாமுலை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: அடுத்து மருந்தவர் வானவர் என தொடங்கும் தெருஞான சம்பந்தர் தேவாரம்.
1: மருந்து

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிகுமார் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கருவாய் கிடந்து விருத்தம், அதனைத் தொடர்ந்து முத்த முத்தி தரவல்ல என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீமதி சீதாராமன் அவர்கள் பாடியிருந்த பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிகுமார் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், 6 ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 7:50 செய்தி கதம்பம். 8:10-8:30 திரை காணும். 8:15 ஸ்வர் தரோகர். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள். டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 திரை காணும். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
3: 9499933239, 8667672292.
4: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
3: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இனி திரை இசை. வலிமை படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை காணம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தில்லுமுல்லு, படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for short service commission. Information technology entry. Last date for submission is 1st June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a viksit Samriddh Bharat.
1: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் சங்கர்லால் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் சவால். படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுஷீலா பாடியிருப்பது. பாடல் ஒலிக்கும் நேரம் 7:31.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட

0: நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் சென்னை வேளச்சேரி அரசு பணிமனையில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சைதாப்பேட்டையிலிருந்து கிண்டி செல்லும் அரசு பேருந்தில் பயணித்து பயணிகளுடன் கலந்துரையாடினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 2.1 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 18 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் தயாரிக்கப்படும் ஆபரணங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை ICF-இல் 19வது ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில்,
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து, இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வேலை என்பது நமக்கு ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த தேசத்தை 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற பணியில நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய இலக்கு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, லட்சியம், நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும், நம்ம நாடு எல்லாத்திலுமே முதன்மை நாடாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த லட்சிய பாதையில சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஸ்லோகமாக ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 3 ஸ்லோகங்களை வைத்திருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை? இந்த சாதாரண மக்களுக்கு உதாரணமாக விவசாய சன்மான நிதி, விவசாய சன்மான நிதி கிட்டத்தட்ட நாடு முழுக்க 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே செலுத்துகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சுதந்திரத்திற்கு பிறகு இன்றைக்கு ரயில்வே ஒரு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம், புல்லட் ட்ரெயின்ல போனாங்க, அதை வந்து சொல்லும் போது ஒரு கதையா நம்ம பார்ப்போம், நம்ம சினிமாக்கள்ல சொல்லும் போது அதை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு புல்லட் ரயில் இந்தியாவில சாத்தியம். 2027 மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்ம புல்லட் ட்ரெயின் போக போகிறது, நம்ம அதுல போக போறோம். ஏன்னா நம்ம வளர்ச்சி அடைந்த பாரதம் இருக்கும் போது உள்கட்டமைப்பு, அது தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், ரயில்வேகளாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், இந்த ரயில்வே கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு. இப்ப சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு, ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு அதிவேக ரயில் கனெக்டிவிட்டி வர இருக்கிறது. அதுக்கான பணியை ஒரே நேரத்துல நம்ம செய்ய இருக்கிறோம். இப்படி நாட்டை வந்து இணைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம். சென்னை ICF-க்கு ஒரு பெருமை இருக்கிறது. இன்னைக்கு இந்த வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF-ல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாத்துமே எப்படி டிரான்ஸ்பரன்சியாக ஒரு பணியை செய்யணும், அது மாதிரி டிஜிட்டலைஸ்டா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி AI இன்னும் வந்திருக்கிறது. நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகத்தை

0: நம்மளுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பாரதம். நான் சொன்னேன், சென்னை ஐசிஎஃப் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்களையும் தாண்டி இன்னைக்கு ஹை ஸ்பீட் ரயில்கள், புல்லட் ரயில்கள், இதையும் தாண்டி இன்னைக்கு விமான நிலையங்களுடைய விரிவாக்கம், தேசிய ஹைவேக்களினுடைய விரிவாக்கம், இண்டஸ்ட்ரியல் காரிடர், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இது எல்லாம் நாம வந்து ஒரு நேரத்தில் பண்ணி கொண்டிருக்கோம். அதே மாதிரி சோசியல் செக்டார் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இது எல்லாமே இப்படி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்க அதிகாரிகளுடைய பங்கு நமக்கு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நாம தேசத்தை கட்டமைப்பவர்களாக, தேசத்தை ஆள்பவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாம் பயன்படுத்திக் கொள்வோம்.
1: இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பேசுகையில்,
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்கு சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழாவில வந்து இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ஐசிஎஃப்ல குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும்.
4: என்னோட பேர் சரவணகுமார், இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் இது வந்துட்டு நார்செட் 9 எக்ஸாம் எழுதினேன், அதுல கிராக் பண்ணி நான் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும், என்னோட காலேஜ், என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் தானியங்கள் மரத்துண்டுகள் மூலம் ஆபரணங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: வளர்ந்து வரும் நாகரிக உலகில் தங்கம் வாங்கும் விலையை கண்டு இளைஞர்களும் பெண்களும் எளிமையான, அதே சமயம் மற்றவர்களை கவரும் வகையில் குறைந்த விலையிலான ஆபரணங்கள் வாங்குவதை விரும்புகின்றனர். அவ்வாறான இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன மட்டாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திரு சரவணகுமார் எனும் இளைஞர் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கையான முறையில் மக்கும் பொருட்களை கொண்டு ஆபரணங்களை தயாரிக்கிறார். தமிழர்களின் புகழ்பெற்ற சோழ பரம்பரையில் பயன்படுத்திய பொருட்களை குறைந்த விலைக்கு அதே சமயம் மிகவும் நேர்த்தியாக செய்து விற்பனைக்கு அனுப்பி வருகிறார். இந்த பொருட்களை பலரும் விரும்பி வாங்குவதாகவும் இதன் வரலாற்றை ஆர்வத்துடன் கேட்பதாகவும் திரு சரவணகுமார் தெரிவித்தார்.
6: எல்லா இடத்துல புடங்க பொருட்கள் நிறைய இடங்களில் கிடைக்குது. அது எப்படி இருக்கும்னா, ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதுக்கு எனாமல் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி வேற ஏதோ ரீசைக்கிள் ஆக முடியாதது, இல்லைன்னா மக்கவே முடியாத பொருட்களில் தான் வச்சு நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ இதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும் நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சதுதான் ஆபரண கிரியேட்டிவ்ஸ். அந்த சோழர்கள் என்ன பயன்படுத்தாங்களோ அதை மட்டுமே வச்சு இப்போ நம்ம ஆபரணங்கள், வீட்டில் புடங்க பொருட்கள் அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்.
5: மரத்துண்டுகள் தானியங்கள் மூலமாக செய்யும் ஆபரணங்கள் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என்று ஆபரண வடிவமைப்பாளர் திருமதி சங்கீதா ராமசாமி தெரிவித்தார்.
7: விதைகள், தானியங்கள், கொட்டைகள், இந்த மரப்பட்டைகள், பாட்டுக்கொம்பு, இந்த மாதிரி இயற்கையில அழிஞ்சு போகக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும்தான் நாங்க வந்து பொருட்களை தயார் பண்றோம். அப்படி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில மரம் சார்ந்த பொருட்கள் நிறைய விற்பனையாகுது.
5: இன்றைய இளைஞர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஆபரணங்கள் மூலமாகவும் ஏற்படுத்த முடியும் என்று இளைஞர் நிறுவனம் செய்து வருகிறார்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு நூர்லான் எர்மெக் பேயோ புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். உலகளாவிய மற்றும் பிராந்திய அளவிலான பிரச்சினைகள், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் செயல்பாடுகள், நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து இருவரும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு வெளிப்படையான தகுதி அடிப்படையில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பணி நியமன ஆணைகள் வழங்கும் ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காஷி மாவட்டம் ஹர்சிலில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். அங்குள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் உரையாடிய அவர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். வெற்றிகரமான ஆக்கப்பூர்வமான தமது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட சைப்ரஸ் அதிபர் திரு கிறிஸ்டோ டல்டேஸை மத்திய இணையமைச்சர் திரு அஜித்

0: தம் தவழி அனுப்பி வைத்தார். அவரது இந்திய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவிற்கு குறிப்பிடத்தக்க உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார். மத்திய அரசு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை இலவசமாக வழங்குவதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய இணைப்பின் உள் நுழைய வேண்டாம் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்களில் சென்று தகவல்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களை கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது ஆலமரம் நாடகம். எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் KRS குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், வி வினோதினி, பத்மஸ்ரீ, ஆர் அருணா, எல் மோகன் ஆகியோர்.

0: மேலாளர் அவர்களே, நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, வணக்கம். நான் ஏதோ செஞ்ச சிறு உதவிக்காக என்னை அதிகப்படியாக புகழ்ந்துட்டீங்க. எல்லாம் நம்ம கம்பெனி அளித்த சுதந்திரமும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் தான். ஏன், நானே முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு வீட்டை வாங்க முடியாது. அதை மனமுவர்ந்து நம்ம கம்பெனியே செஞ்சிருக்கு. அதுவே எனக்கு சிறந்த பரிசாக கருதுகிறேன். இத்தனை ஆண்டுகளாக தோழமையோடு பழகி அன்பு செலுத்தினீர்கள். அதுவே எனக்கு சிறந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இப்போது விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.
1: என்னங்க, என்ன ஒரே சோர்வா இருக்கிறீங்க? உடம்பு சரியில்லையா?
0: ஒன்றும் இல்லை ஜானகி. ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ என்னவோ கவலையா இருக்கு. உடல்ல மறைஞ்சிருந்த வியாதி எல்லாம் இப்போ ஒன்னா வந்து தாக்குது.
1: இதெல்லாம் பேசாதீங்க, ஒரே கவலையா இருக்கு. நான் அப்போதே சொன்னேன், கொஞ்சம் பணம் சேர்த்து வைங்க, பணம் சேர்த்து வைங்கன்னு. நீங்க கேட்கல. இப்ப என்ன செய்யறது? பையனுங்க கையே எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு.
0: ஜானகி, என்ன சேர்த்து வச்சு என்னம்மா, எந்த வழியிலையாவது போகும். திடீர்னு தண்ட செலவு வரும். திருட்டோ வேற ஏதாவது ஒரு வழியில போயிட்டா என்ன செய்வோம்? கவலை தான் மிஞ்சி இருக்கும். இப்பவாவது நாலு பேருக்கு நன்மை செஞ்சோம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேங்கிற மன நிறைவாவது இருக்கு. ஜானகி, வாழ்க்கையில ஏதாவது நல்லது செய்யணும்மா.

0: அவன்தான் நல்ல மனுஷன், அவன்தான் முழு மனுஷன். எனக்கு ஒண்ணும் இல்ல ஜானகி, எனக்கு ஒண்ணும் கவலைப்படாத. சங்கர் வர, வாப்பா சங்கர் வா.
1: அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ எனக்கும் வேலை அதிகமா இருக்கு, பசங்களையும் கவனிக்க முடியல. அதனால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என்னால கவனிக்க முடியாதுப்பா. நீங்க அண்ணன் வீட்டுக்கு போங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். மாலதிக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு, கூட மாட இருந்து சமையலும் பாத்துக்குவாங்க.
0: சங்கர், சங்கர்
1: சொல்லுப்பா.
2: என்னடா சொன்ன, உடம்பு சரியில்லாத நிலையில அவர் என்ன விட்டுட்டு எப்படி இருப்பாரு? அவருக்கு அடிக்கடி இருமல், நடக்க முடியல, மூச்சு வாங்குது. பாத்துக்க ஒருத்தர் வேணும்பா, அங்க யார் பாத்துக்குவாங்க?
0: ஜானகி இருமா, கொஞ்சம் இரு. அவன் கஷ்டம் அவனுக்கு. நான் உன்னை உன் அண்ணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுடுறேன். ஜானகி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்பிக்கைதான் ஜானகி வாழ்க்கை. ஜானகி உனக்கு எதிர்காலத்துல நன்மை அடையிற மாதிரி நான் ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன் ஜானகி. ஆமா, நான் இன்னும் ரெண்டு நாள்ல பெரியவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் உன்ன. ஆனா அவன் என்ன சொல்லுவானோ? எதுக்கும் நீ கவலைப்படாத ஜானகி.
2: இல்லை, என்னால உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நாம எங்கயாவது ஹோம்ல போய் தங்கிக்கலாம் வாங்க.
0: நம்ம பிள்ளைங்களுக்கு அதனால அவமானம் வந்துடும் ஜானகி.
2: ஐயோ இப்படி இருமறீங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ என்னங்க, என்னங்க, ஐயோ என்ன இப்படி பாக்குறீங்க? ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே. ஐயோ என்னங்க, என்னங்க.
1: அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சிட்டோம். அவர் ஒன்றும் பெருசா விட்டு வச்சுட்டு போல. இங்க நம்ம சொத்தை பங்கு போறதுக்கு எல்லாம் ஊருக்கு தான் உழைச்சாரு, வாரி வாரி வழங்கினாரு, நல்லா பேரும் புகழும் எடுத்தாரு. ஆனா இங்க வாங்கின வீட்டுல யார் யாருக்கு எந்த பகுதின்னு தெரியாம சண்டையிலேயே இருக்கிறோம், அதுவும் தனித்தனியா இருக்கும். நான் ஒன்னு சொல்றேம்மா, நீ என்கிட்ட ஒரு 15 நாள் இரு, அண்ணா கிட்ட ஒரு 15 நாள் இரு, சரியா? இதனால என்னை கோச்சுக்காதம்மா, புரிஞ்சுக்கோ என் நிலைமைய.
2: நான் என்னப்பா சொல்றது, அப்பேற்பட்ட மலையே சாஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லுவேன்? உங்க இஷ்டப்படி செய்யுங்க.
3: ஓ அத்தையா, வாங்க. என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? நீங்க நாளைக்கு தானே வரணும் இங்க?
4: என் பேர பிள்ளைங்களை பார்க்க ஆசையா இருந்துச்சுமா, அதான் வந்துட்டேன்.
3: அவங்க எல்லாம் பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்காங்க, அவரு ஆபீஸ் வேலையா பிஸியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க இங்க உட்காந்துகிட்டு வர்றவங்க போறவங்க எதிர்க்க தலையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஐயோ கஷ்டம்.
4: சங்கர், சங்கர்.
1: என்னம்மா, என்னம்மா இது ரொம்ப தொந்தரவா போச்சுமா? ஏன் அண்ணா வீட்டுல இருந்து இதுக்குள்ள வந்துட்ட? இன்னும் 15 நாள் ஆள் இல்ல, அதுக்குள்ள ஏன் வந்த? உன்னால ஒரே தொந்தரவுமா, ஏமா அப்படி பண்ற? மலதி நீ விடுமா,
3: நீங்க போங்க. உங்களுக்கு என்ன தெரியும், இங்க கஷ்டப்படுறதெல்லாம் நான் தானே. வேளா வேலைக்கு சமைச்சு போடணும், துணி துவைச்சு கொடுக்கணும். அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, உட்காந்து இருப்பாங்க, தூங்குவாங்க, இதுதான் வேலை. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம்.
5: டிரைவர் ஜீப் நிறுத்தியா? அங்க பாரு, ஒரு பாட்டி ரோட்டோரமா விழுந்து கிடக்குது, போய் யாருன்னு பாரு.
6: சரிங்க. ஏமா யார் நீங்க, ஏன் இங்க விழுந்து கிடக்குறீங்க? டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு பொழுதோட போலானா? இது வேற வழியில தொந்தரவு. ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன வேலை வச்சிருக்காங்களோ தெரியல. என் பொண்டாட்டி வேற இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னா, அவ என்ன வேலை வச்சிருக்காளோ. ஐயோ இந்த போலீஸ்காரன் பொழப்பு நிம்மதி இல்லாத பொழப்பு. அம்மா நீங்க ஜீப்ல ஏறுங்க, நாம ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கலாம்.
5: பாட்டி விழுந்து கிடந்தாங்க. அதான் இந்த பாட்டிய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்த மேடம்.
7: அம்மா.

0: மெதுவா மெதுவா உட்காருங்க உட்காருங்க. கான்ஸ்டபிள், அந்த அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அம்மா, நீங்க ஜானகி அம்மா தானே? என்ன தெரியல, நான் தாம்மா மீனாட்சி பொண்ணு குமாரி. என்ன பாருங்க, என்ன படிக்க வச்சீங்களே, அந்த மீனாட்சியோட பொண்ணு குமாரி நான் தாம்மா. என்னம்மா என்ன இப்படி ஆயிட்டீங்க?
1: அம்மா, என் மருமகளுங்க வீட்டுல சேர்க்காம அடிச்சு தள்ளிட்டாங்க. நடந்தே வந்தேன், மறந்தது அம்மா, விழுந்துட்டேன்.
0: கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை அப்படி அந்த பெஞ்ச் மேல உட்கார வைங்க. அம்மா, அண்ணன்களோட அட்ரஸ் இருக்குல்ல உங்ககிட்ட?
1: இருக்குமா? இருக்கு.
0: கான்ஸ்டபிள், அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு.
2: மாலதி, அம்மா எங்க? வீட்டுல இல்லையா?
3: வந்தவங்களை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்காத்தி வச்சிருக்கேன், நீங்க போய் படையில் போடுங்க.
2: ஏய், நான் என்ன கேக்குற, நீ என்ன பதில் சொல்ற? கல்யாணம் செஞ்சு வச்சாங்க, அதுக்காக நீ காட்டுற கை மாறாது.
3: ஆமா ஆமா, ஒரு வீட்டை சம்பாதிச்சு வச்சுட்டு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை போட்டுக்கிற மாதிரி கோர்ட்டும் கையுமா அலைய வச்சுட்டாங்களே, அது போதாதா?
2: அது கூட உங்க அப்பா வைக்கலையே, ஒண்ணு இல்லாத நீ இப்படி நடந்துக்கற. ஐயோ, எங்க அம்மா எங்க போய் அலையறாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியலையே. குமுதா, பாட்டியை நான் தேடி போறேன், இங்க வந்தா கொஞ்சம் உட்காரவேமா. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே.

0: ஏமா, பாட்டிய துரத்திட்டியா? என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கோம், கதையெல்லாம் சொல்லும், தலைவாரி பூ வைக்கும். ஏமா பாட்டிய துரத்திட்ட?
1: போ, உங்க அப்பாவோட போய் உங்க பாட்டிய தேடி கண்டுபிடிச்சிட்டு வா.
2: எங்க இந்த பக்கமா ஒரு அம்மா பாத்தீங்களா? ஒரு வயசான அம்மா, 60 வயசு மேல இருக்கும். பாத்தீங்களா? நீங்க யாரா பாத்தீங்களா?
3: ஒரு வயசான பாட்டிய போலீஸ் ஜீப்ல இப்பதான் ஏத்திட்டு போனாங்க. நீங்க வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்களேன்.
4: குட் மார்னிங் மேடம்.
5: குட் மார்னிங்.
4: தோ சங்கர் அழைச்சிட்டு வந்துட்டேன்
5: மேடம். நீங்க தான் சங்கரா?
2: ஆமா மேடம்.
5: இவங்க உங்க அம்மா தானே?
2: ஆமா மேடம், எங்க அம்மா தான்.
5: உங்களை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கினாங்களே, இவங்களை இப்படி துரத்திட்டீங்களே, இது பாவமா இல்ல உங்களுக்கு?
2: மேடம், நாங்க துரத்தல மேடம், இது வீட்டு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் தகராறு.
5: அதனால
2: ஒண்ணு இல்ல மேடம், என்னால தீர்த்து வைக்க முடியல. அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவளும் சும்மா இருக்க மாட்டா. நான் ஆபீஸ் போறதா இல்ல இவங்கள பாக்குறதா, இதுவே எனக்கு பெரிய தொலையா போச்சு மேடம்.
5: உங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்காருல?
2: ஆமா மேடம், என்னோட அண்ணன் மேடம். அவரு
5: அவர் எங்க இருக்காரு?
2: இங்கதான் பக்கத்து தெருலதான் இருக்காரு மேடம். அதனால
5: அதனால
2: ஒண்ணு இல்ல மேடம், அதனாலதான் அம்மாவ அவரு 15 நாள் நான் ஒரு 15 நாள் அப்படின்னு பாத்துப்போம் மேடம். ஒரு நாள் முன்னாடி வந்துட்டாங்க, அதனால வீட்டுல பிரச்சனை மேடம்.
5: சரி, உங்க அண்ணா அட்ரஸ் கொடுங்க. கான்ஸ்டபிள் அவர் கொடுக்கற அட்ரஸ்ல போய் அவர் அழைச்சிட்டு வாங்க. சீக்கிரம்.
4: எஸ் மேடம்.
0: எனங்க எனங்க, உங்க அம்மாவ காணோம், எங்க போச்சோ தெரியல.
6: என்ன தேவி சொல்ற? எப்பயில இருந்து காணோம்?
0: காலையில இருந்தே காணோங்க.
6: ஏன் அது அப்பவே சொல்லல?
0: ஆமா, அது எங்க போகுது எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அதான் வேலை பாருங்க. காலையிலயே கொடுத்த டிஃபனை கூட சாப்பிடாம அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அடிக்கடி கோவம் வேற வந்துடும். இன்னும் பழைய கெத்துலயே இருக்காங்க.
6: ஆமா, கெத்தா வாழ்ந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்லனா எங்களை இப்படி படிக்க வச்சு ஆளாக்கி இருக்க முடியுமா?
0: ஆமா, பெரிய படிப்பு பெரிய வேலை, அதுக்குதான் மாசா மாசம் 15 நாள் கொட்டுறோமே தண்டசோறு, அது போதாதா?
6: என்ன சொன்ன? தண்டசோரா? தாய்க்கு சாப்பாடு போடுறது தண்டசோரா?
0: சரி அதை விடுங்க, நாளைக்கு தானே உங்க தம்பி வீட்டுக்கு அந்த அம்மா போகணும். இன்னைக்கே கிளம்பிட்டாங்க.

0: பாருங்க, அங்க போய் என்ன கலாட்டா பண்ணுதோ.
1: எப்படி தெரியும் அங்கதான் போயிருக்காங்கன்னு? பாவம், எங்க அலையிறாங்களோ.
0: நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அம்மாவை தேடி பிடிச்சி உங்க அம்மா கூடவே சந்தோஷமா இருங்க.
1: என்ன சொன்ன? படிச்ச பொண்ணு பேசுற பேச்சா இது? உன்னை தேடி பிடிச்சி எனக்கு மனைவியாக்கி இந்த குடும்பத்தோட மருமகளாக்குன என் தாயே ஓடி போனாங்க. பெத்த தாயை முழுசா வச்சு காப்பாத்த முடியாத மகனா இருக்கிறேனே, அது என் தவறுதான். தாய்க்கு சோறு போட தம்பிக்கும் பங்கு வச்சனே, அது என் குத்தம் தான். ஆரம்பத்திலேயே தாய் பாசம் இருந்திருக்கணும். நான் தான் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டேனே. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. உன் வீட்டுல உன் அண்ணன் தம்பி உன் அப்பா அம்மாவை இப்படிதான் துரத்துறாங்களா? உன் வீட்டுக்கு ஒரு சட்டம் என் வீட்டுக்கு ஒரு சட்டமா? இரு இரு, என் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன்.
2: ஏம்பா, இது சேகர் வீடு தானே?
1: ஆமாங்க, என்ன விஷயம்?
2: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா கூட்டு வர சொன்னாங்க.
1: நான் எதுக்கு சார் வரணும்?
2: என்னையா கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? ஒரு பாட்டி ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த பாட்டி உங்களை மகன்றாங்க, அதை விசாரிக்கத்தான்.
1: அம்மா, என் அம்மாவை தான் இருக்கும் சார். நான் வரேன் சார், நான் இப்போ வரேன். வணக்கம் மேடம்.
3: உங்க பேர் தான் சேகரா?
1: ஆமா மேடம்.
3: இவங்களை பாருங்க, இவங்க உங்க அம்மா
1: தானே?
3: இவங்களை ஏன் வெளியே அனுப்புனீங்க?
1: அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க மேடம், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க.
3: அதுக்காக?
1: இல்ல மேடம், பசங்க படிக்கும் போது கூட அவங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஏதாவது கதை சொல்லி அவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நான் 15 நாள், என் தம்பி 15 நாள் அவங்கள பாத்துக்கிறோம்.
3: ஓஹோ,
1: இப்ப என்னடா எங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டுக்கு புறப்பட்டு விட்டாங்க.
3: நீங்க அண்ணன் தம்பி தானே, உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல?
1: இல்ல மேடம், எங்க வீடு விஷயமா கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதனால பேச்சுவார்த்தையே இல்ல.
3: வீடுன்னு சொன்னீங்களே, அது யார் வீடு?
1: எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுதான்.
3: வீட்டுக்கும் சண்டை போடுறீங்க, தாய காப்பாத்துறதுக்கும் சண்டை போடுறீங்க. சரி சரி, விசாரிச்சு அனுப்புறேன். இப்ப யார் உங்க அம்மாவை அழைச்சிட்டு போக போறீங்க?
1: மேடம், ஆபீஸ்ல எனக்கு ஒரே வேலை.
3: அதனால
1: என் பொண்டாட்டிக்கும் பசங்களை பாத்துக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டா அதுக்கான பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிடுவோம் மேடம்.
3: என்ன ஜானகி அம்மா, உங்க பசங்க உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்க போறாங்களா? என்ன, நீங்க அங்க போறீங்களா?
4: நான் போக மாட்டேம்மா, நான் போக மாட்டேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஏன் அனாத மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போனோம்? ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு வேலையில சேர்த்து இவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தோம் நானும் என் வீட்டுக்காரரும். நான் ஏன் அனாத இல்லத்துக்கு போனோம்? நான் சாகுற வரை என் பேரன் பேத்தி மகனுங்க மருமகள்களை பார்த்துக்கிட்டே சாவேன். நான் என்ன அனாதையா? ரெண்டு பிள்ளைகளையும் பெரிய படிப்பு படிக்க வச்சு எப்படி எல்லாம் நான் வளர்த்து எடுத்தேன். நானா என் பேரன் பேத்தி படிப்ப கெடுப்பேன்? சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
3: இங்க பாருங்க, நான் கட்ட பஞ்சாயத்துல செய்ய கூடாது, இது கோர்ட்டுக்கு போனா அம்மாவுக்கு தான் சாதகமாகும். சரி சரி, நீங்க சாயங்காலம் வாங்க, நான் அந்த அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். இப்ப நான் வெளியில போனோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கான்ஸ்டபிள்
2: மேடம்,
3: அந்த ஜானகி அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
2: எஸ் மேடம். மேடம், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன மேடம், அந்த பாட்டி மேல அவ்வளவு பாசம் பரிவு காட்டுறீங்களே, என்ன விஷயம் மேடம்?
3: கான்ஸ்டபிள், அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு.
5: இந்த பாரு குமாரி, நீ படிச்சது போதும், ஏதாவது வேலைக்கு போ.
6: அம்மா அம்மா அம்மா, நான் படிக்கிறேம்மா, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேம்மா. அம்மா என்ன படிக்க வைங்கம்மா.
5: இந்த பாருமா, உங்கள் அப்பா செத்தப்போ உனக்கு 3 வயசு, நான் உழைச்சி உழைச்சி இதுவரையிலும் உன்னை காப்பாற்றிட்டேன், இனிமே என்னால் படிக்க வைக்க முடியாது. நீ ஏதாவது வேலைக்கு போனால் தான் நம்ம கஷ்டம் தீரும். படிக்கணும்னா பணம் வேணாமா? ஏதோ புத்தகம் பைய ஸ்கூல் ஃபீஸு வேளா வேலைக்கு சாப்பிடுன்னு நான் எங்கே போகிறது? என்ன செய்கிறது, அது நம்ம தலைவிதி. ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யறதால நம்ம வயிறு நிறையுது. போய் ஜானகி அம்மா வீட்டுல ஐயா கிட்ட கேட்டு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்.
6: ஜானகி அம்மா கிட்ட சொல்லி

0: படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா.
1: ஏ ஏ ஏ ஏ சரி சரி வா, உன் இஷ்டம், வா வா பார்க்கலாம் வா.

0: என்ன மீனாட்சி?
1: ஐயா கும்பிடுறேனுங்க ஐயா.
0: ஆ வா வா. உன் பொண்ணு குமாரிய கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு.
1: ஆமாங்க ஐயா, அது 10th வரையிலும் படிச்சிருச்சு. மேல படிக்க வைக்க முடியலைங்கய்யா, அதான் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா.
0: மீனாட்சி, இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு செலவே இல்லை.
1: என்னங்க ஐயா சொல்றீங்க?
0: ஃபீஸ் கட்ட வேண்டாம். புத்தகம், பை, சீருடை, நோட்புக்கு, மதிய உணவு எல்லாம் இலவசம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் படிக்க வைக்க கஷ்டப்பட போற? நான் உன் மகள் குமாரிய அரசு பள்ளியில சேர்த்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன்.
1: ஐயா
0: எவ்வளவு மேற்கொண்டு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத.
1: சரிங்க ஐயா.
0: மீனாட்சி, இப்பெல்லாம் அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளியில எல்லாம் தேர்வு விகிதம் அதிகம் காட்டுது. மீனாட்சி
1: அப்படிங்களா ஐயா?
0: அரசு பள்ளின்னு கேவலமா நினைக்காத, அவ படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தா அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்.
1: சரிங்க ஐயா.
0: நீயோ கணவனை இழந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்ந்த, உன் பொண்ணு மேற்கொண்டு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, அவ பெரிய ஆளா வருவாம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
1: சரிங்க ஐயா, உங்க ஆலோசனைப்படியும் என் பொண்ணு விருப்பப்படியும் அவ படிக்கட்டுங்க ஐயா, படிக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு ஐயா சிரமம்?
0: இதெல்லாம் சிரமம் இல்லை மீனாட்சி, இது என் போன்றவர்களுடைய கடமை. திருவள்ளுவர் கல்வியை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு, அதுல ஒன்னு ரெண்டு சொல்றேன் கேளு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்ததா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி தாம்மா அழிவில்லாத செல்வம், இதெல்லாம் பொது நன்மைமா. ஒரு ஆலம் விதைய மண்ணில நட்டு வளர்த்தா செழித்து வளர்ந்து பறந்து விழுது விட்டு நிழல் தந்து இருக்கிற மாதிரி தாம்மா கல்வியும்.
1: சரிங்க ஐயா, உங்க ஆலோசனைப்படியும் என் பொண்ணு விருப்பப்படியும் படிக்கட்டுங்க ஐயா, படிக்கட்டும்.
2: கான்ஸ்டபிள்
3: மேடம்,
2: இதுதான் நான் படிச்சு இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இந்த ஜானகி அம்மாவும் ஐயாவும் தான்.
3: அப்படியா மேடம்? அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை. ஜானகி அம்மா, இன்ஸ்பெக்டர் மேடம் உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க, உங்களுக்கு இந்த நிலைமையா?
1: என்னையா செய்யறது, ஐயா இருந்தப்போ நல்லா தான் இருந்தாரு, வேலையில இருந்து ஓய்வு பெற்றாரு, அந்த பணத்துல எனக்கு கூட எதுவும் கொடுக்காம மகனுங்க காப்பாத்துவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்தாரு, கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. ஆனா மருமகளுங்க உதாசீனமே அவர் மனசை வாட்டிருச்சு, பென்ஷனும் இல்லை, கையிருப்பும் இல்லை, அந்த மனக்கவலையிலேயே என்ன தவிக்க விட்டுட்டு இப்படி திண்டாட விட்டுட்டாரு ஐயா.
3: கவலைப்படாதம்மா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நல்லதே நடக்கும்.
1: ஆமையா, நல்லதே தான் நடக்கணும். ஆனா அப்பவே அவருக்கு நான் சொன்னேன், ஐயா நமக்குன்னு கொஞ்சம் பணமோ வீடோ இருக்கணும், எதிர்காலத்துல நமக்குன்னு பிடிப்பு இருக்கணும்னு. அவரு உடனே, ஏமா ஜானகி கவலைப்படுற, நம்ம மகனுங்க அப்படி செய்வாங்களா? நான் தான் படிப்போட நல்ல அறிவுரை நூல்களையும் அவங்கள படிக்க வச்சிருக்கேனே, இதுவரை அன்போடும் பண்போடும் வளர்ந்துருக்கிறாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை ஜானகின்னாரு. ஐயா நம்ம மகனுங்க நல்லவங்க தான், ஆனா காலம் இப்படியேவா இருந்துரும், வருங்காலம் எப்படி இருக்குமோன்னு சொன்னேன், அவர் கேட்கல. இன்னைக்கு நான் தான் அவதிப்படுறேன், அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார்.
2: ஜானகி அம்மா அழாதீங்க, ஐயா தான் என்ன முழு முயற்சி எடுத்து நம்பிக்கையோட பணமும் செலவழிச்சு தம் மக போல என்ன படிக்க வச்சாரு. நானும் உங்க மகதானம்மா, என் கூட வந்துருங்கம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா உங்க பிரிவு அவங்களுக்கு பாசத்தை ஏற்படுத்தும். அம்மா என் கூட வாங்கம்மா, எங்க அம்மாவும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வாங்கம்மா. அழாதீங்கம்மா.
4: மேடம், எங்க அப்பா செஞ்ச உதவிக்கே நீங்க நன்றி, கடமை, பாசங்கிற பண்போடு நடந்துக்கிறீங்க. நாங்க அவருக்கு பிறந்திருந்தோம், சுய புத்தி இல்லாம மனித நேயத்தையே மறந்துட்டோம். நாங்க இனி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம சகோதர பாசத்தோட இருப்போம்.
5: ஆமா மேடம், இப்பதான்

0: எங்கள் அப்பா அம்மாவோட அருமையும் பெருமையும் நல்லா புரிஞ்சிடணும் மேடம். எங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்க மேடம். எங்கள் கண்களை திறந்துட்டீங்க.
1: ஆமாம் மேடம்.
2: நீங்கள் ரெண்டு பேரும் மனசு மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அம்மாவை எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சிருந்து அனுப்பலான்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க. இங்கே பாருங்க, பிரிவு தான் பாசத்தை ஏற்படுத்தும். இது ஒரு நன்றி கடனா நான் நினைக்கிறேன். ஐயா எப்பவுமே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவாரு. கால

0: இப்ப வீட்டுக்கு வாங்கம்மா, போலாம்.
1: ப்ளீஸ்
0: வாங்கம்மா.
1: சங்கர், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா, எனக்கு கோபமே இல்லப்பா. இப்ப நான் மனசு சந்தோஷமா இருக்கிறேன், நிறைஞ்சிருக்கு எனக்கு மனசு. நான் குமாரி வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துல வர்றேன். எனக்கும் என் பேர பசங்களை விட்டுட்டு ரொம்ப நாள் எங்கேயுமே இருக்க முடியாதுயா. நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் வந்துருவேன். அழாதடா, அழாதையா, அழாத. கண்ணு துடைச்சிக்க.
2: நில்லுங்க, நில்லுங்க. என்ன இப்படி அவசரமா ஓடி வரீங்க?
3: அதானே, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வரீங்க?
4: என்னங்க, அத்தை பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. மாமா அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மெச்சூர் ஆகி 50 லட்சம் செக் வாங்கிக்க சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்குங்க.
5: எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அத்தை.

0: பணத்தை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சா? உங்களால் தானே எங்கள் அம்மா உதாசீனப்படுத்தி தெருவுக்கு துரத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மதிப்பும் மரியாதையும் போய் இப்போ எல்லாத்தையும் அழுந்து போய் நிற்கிறோம்.
1: எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நாங்கள் செஞ்சது தப்பு தான், இனிமே அப்படிலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம்.
2: இங்கே பாரு தம்பி, அவங்கள ஒன்றும் சொல்லாத, இது காலத்தின் இயல்பு. அவர் அப்போதே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஜானகி உனக்கு ஒரு பரிசு காத்திருக்குன்னு. அதை என்னான்னு அவரும் சொல்லலை, நானும் கேட்கல. அது இதுதான் போல இருக்கு. இதுவும் நல்லதுக்கு தான். சேகர், சங்கர், எனக்கு இன்னும் மன கஷ்டம் இல்லைப்பா. நீங்கள் அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க அந்த பொண்ணுங்களை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுய்யா.
3: சரிம்மா, சரிம்மா. அம்மா, நீங்கள் இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டுக்கு போய்தான் ஆகணுமா? எங்கள் கூட வந்துருங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கம்மா. அம்மா
2: வரேயா, வரேன். நான் குமாரி வீட்டுக்கு போய் ஒரு வாரத்திலேயே நான் வந்துடுவேன். வந்து உடனே பணத்தை எடுத்து உங்களுக்கு தந்துடுவேன். ஆனால் அதை என் பேரன் பேத்தியோட உயர்கல்விக்கு நீங்கள் பயன்படுத்தணும். உங்களைப் போலவே உங்கள் மகனும் மகளும் நல்லா படிக்கணும். அவர் இருந்தாலும் இதைத்தான் செய்வார். அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் புருஷன்மாரோட சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக பிள்ளைகளை படிக்க வைங்க. இழந்த காலத்தை மீட்க முடியாதுமா? மீட்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் அன்பும் பாசமும்னு வாழணும். நீங்களும் அப்படி நடந்துக்குங்க. உங்கள் பிள்ளைகளையும் அதே மாதிரி அன்பு பாசத்தோட வழி நடத்துங்க. அழாதையா, நான் போயிட்டு ஒரே வாரத்தில் வந்துடுறேன். எங்க போறேன்? என் பொண்ணு குமாரி வீட்டுக்கு தானே, அவளும் எனக்கு பொண்ணு தானேயா? அழாதையா, அழாத.
4: சங்கர், சேகர், அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். நானும் அவங்க மக மாதிரி தானே. இங்க பாருங்க, குடும்பங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி. ஆலமரத்தை எப்படி விழுதுகள் தாங்கியிருக்கோ, அதே போல குடும்பத்தை அன்பான உறவுகள் தான் தாங்கி நிற்கும்.
3: தேங்க்ஸ் மேடம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலமரம் நாடகம். எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் வாசுதேவனாக கே ஆர் எஸ் குமார், ஜானகியாக சி சிவகாமி, சங்கராக எஸ் ரமேஷ், இன்ஸ்பெக்டராக பத்மஸ்ரீ, மாலதியாக ஆர் அருணா, தேவியாக வி வினோதினி, கான்ஸ்டபிளாக எல் மோகன்.

0: சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
1: நேர்களினி கேட்கலாம் திரைவானில் பாரதிய சேனா.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை.
5: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

லேட் ஈவினிங் சென்னை, யூ ஆர் லிஸ்னிங் டு எஃப்எம் கோல்ட் 100.1 அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் வெஸ்டர்ன் மியூசிக் வித் மீ அஜய் ரேகா ஹியர். டைம் இஸ் ஷார்ப் 10:30 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மீ. ஆஸ் யூஷுவல் ஐ ஜஸ்ட் ப்ளே சம் ட்ராக்ஸ் ஸோ தட் ஐ கேன் மேக் யூ ஸ்லீப் டைட். First track for today would be from Tracy Chapman, Fast Car. And before that, the time is almost 10:30 on the clock. We are just nearing this day. And today is 23rd May 2026 and it's a Saturday. Tomorrow is Sunday. You can enjoy. And today the climate was really, something like cloudy. There was, the sun was not roasting us. Fine. Now, the first track for today would be from Tracy Chapman, Fast Car. Listen to music and sleep tight. Just what of all the grudges what you have faced in the morning, just be cool. And here, this Tracy Chapman's Fast Car. Love you lots. Love you, my listeners. Here goes the track. Listen to music and sleep tight.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:36 ஆன் தி க்ளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ. ஐ டிடன்ட் சே மை நேம். வித் மீ டில் 11 PM ஆர்ஜே ரேகா ஹியர். எஸ் ஐ ஆம் த ஒன்லி பர்சன் ஹூ லவ்ஸ் யூ lots lots lots lots in the sense lots the listeners, but other RJs also love you because you are a lovable, reliable, loyal listeners. Fine. And it's almost time, 10:30 on the clock. If you have anything, a grudge or about anything, if you will just forget it, listen to me, I'm there for you. Listen to the music and sleep tight. And this track is all for the women out there who are so pretty. Yes, women are pretty and men are handsome too, but this track is especially from Roy Orbison, Pretty Woman. Here goes the track. Listen to music and sleep tight.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 11:10. திரைக்கானம் கேட்கலாம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்பட்டுக்காக TM சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

நான் திரைப்படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீல பாடிய பாடல். அதே முகம் அதே

0: இதய ஊஞ்சலாடவா.
1: பாமா விஜயம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குழுவினர் பாடிய பாடல்.
2: அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெக்கம் என்ன சொல்லடிச்சிட்டு பார்த்து

0: இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: கேள்விகளா?
0: பார்க்க கொண்டது கண்ணுக்கு கண்ணு, அழகி கொண்டு

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நேரம் நள்ளிரவு 12:10. இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். தாஜ்மஹால் சங்கமம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் தாஜ்மஹால் திரைப்பட பாடல், சுஜாதா பாடியது.